மசீதியாக இல்லை திருமகியாக ஒரு நாச்சேரியாக கரங்காரன் இல்லன்னு ஜப்பு நின்று நீ பூ திராஞ்சியம் பேசாம புரிஞ்சுலம் வேற கல்ல மோட்டான் காவ போய் சொல்றீ பலா டப்பியோ கொய்ஞால் பிஸ்பிஞ்சிடால் என்ன மாலி ஃபினக்க இல்முஹா ஹம் ஹமம் இந்தல்லாஹி மங்கப்பயால் وما يدريك حمل ما لسح يوم محمد صلى الله عليه وسلم لعل الساعة تقيم بسبنج تكون قريبة منك لجهة من حمل ما لسح من منك لجهة لو خمن من جميع وعيد دوما لنكون من جميع دوما لنكون وعيد بسبنج من منك لجهة جهة لول وعيد من بلقرك وما يدريك لعل الساعة تكون قريبة من نعم جهة لول ndax nit leg leg mu génn àdduna génn woo xam ne nii suñ ko waxoon ne dalay génn àdduna ci fan li di ko gëm waaw mën naa jege lool ba ñu ci jàkk mu fees dell nga ne asalaamualeykum ñëpp wa fay la nga ne suñu borom nee na fukk ak ñeent danañ génn ci jàkk bi bu ñu fekke digeen kenn du gëm ne moom ci fukk yi ak ñeent lay bokk dee de kenn ku ne xëy da ngay xool ki nga jàpp ne yor na feebaru jabet wala yor na feebaru nangam wala ñu seen yaram xaw a jeex wala yi demee ni ki yooyu ñooñu lañ yaakaar ne xëy na ñoom la waaye amul kenn kuy limaale sa bopp ci lim boobu tabaarakalla kon yàlla tabaraka wa taala mu ne yonente bi laalla saata takunu qariba suratul ahzab aaya juróom benn fukk ak ñett inna allaha yàlla laana alkafirina soril na yërma leen yéefar gi wa aadda lahum mu dencal leen saira sawaraw sawir yàlla soril na yërmandeem alkafirina yéefari mooy laana wa aadda lahum mu dencal leen saira sawaraw sawir sawarawu tan sawarawu tàkk sawarawu xam ne bu jàng la xaalidina fiha ca la ñuy sax ba kañ abadan ba faw abadal abidin bariwul lu alquran di wax ca sawara xaalidina fiha abadan waaye nag am na ñoo xam ne xaalidina fiha abadan ndax mooy seen xol dafa amul benn toq iman dinaaw amul benn toq iman nag xaalidina fiha abadan ñu nga xam ne seen xol am na toq iman ñoom duñu àgg ci abadan donte danañu nekk xaalidina fiha waaye duñu àgg ci abadan moo tax xaalidina fiha abadan bariwul ci alquranul karim ci sawara aljan nag xaalidina fiha abadan moom bari na ci laa yajiboona duñu am waliyan kuy féetewoo seeni mbir ba musal leen ci sawara ñoom yëfari wala nasira duñu am ku leen dimbale ba mucc ci sawara ñoom yëfari waaw laa yajiboona duñu am waliyan genn kilifa guy féetewoo seeni mbir seen wali wala nasira wala ku leen di dimbale bu yàlla ne mee du ma ab yëfar yowmal xiyaamati wala tooñkat mu xam ne am na ko rus na ko suñu boroom rus na ko ci nar bañ koo duma ci kanamam ni yàllay def mooy dekkal waa ji du ma koo duma ba xolam sedd mu door a dekkal ka nga xam ne su taxawoon man ne yàlla kii nangam nangam moo tax laa ji doon a wali yan kon yëfar bu yàllay jàpp mbaam tooñ mbaam tooñkat ba di la duma ci nga xam ne bu jógoon fi nekk mën caa taxaw suñu borom tabaraka wa taala da koy yéex a yëkkati yëkkati la yow ba noppi bu la duma ba noppi nag door koo dekkal yowma tuqallabu wujuhuhum bis ba ñuy walbati seen xol ya yowma tuqallabu bis ba ñuy walbati wujuhuhum seen kanam yi fi naari sawara maanaam jàpp leen dugal leen bi sawara di leen walbati seen wetug ndeyjoor wetug càmmooñ jóbi ci kanam yaquluuna ñoom ñëpp ñu ngay wax nag naan yaa laytana.